கருத்தாப்புற்கு நிற்பவோ நிறுவர். அகால மூரத்த அஜூனி சேபங்குரு பிரசாத் ஜப் ஆதே சச்ச ஜுகாதே சச்ச ஹேபி சச்ச நானக ஹோசி பி சச்ச